0: அஞ்சல் மக்கையல்
1: எங்கள்
0: தபாரக்கரபுன் அம்மனா தீபாயே وأدعى إلينا رحمة من سمائه رسولا صفا أدواءنا بدوائه جزى الله خير الناس خير
1: جزائه
0: فآثره أنوارها تتبلج
2: يا mooy jigéenu sayidna aliin ba mu reeree moom fa muy gëmeentoo jibril ñëw baaji nit bi ànd ak mutaaram mikaail ñëw ànd ak mutaaram jibril ni ko sa boromale éwité guddi tey day seexale ñaari jàkkaam yi masjidul haram ak masjidul aqsa te yaa leen di simle fekk fa yonent yi nga def réception ba jiite ko soog koo fekki bëtt asamaan yi malaaka yaa ngi lay teeru taraqay njol makka yaaleen ngën fasifi laylatallati kanalilmu taarifi alal bura istiwaaw fasifi lay